சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி பரம்பரை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல்களை, உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு அழகான பாடல் கேட்போமா?

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், எனது விருப்பத்தில் அரசகுமாரன், விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டி, அனிட்டன், ஜோ, சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக மஞ்சளம் தந்தாள் மலர்கள் தந்தாள் என்ற இந்த அழகான பாடலை கேட்போமா?

0: இதே பாடலை நாகர்கோயில் மகேஷ் அவர்களும் கேட்டிருக்கிறார்.
1: இல்லை இல்லை, சாரி சாரி, இல்லை.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோஸ், சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக ஒரு அழகான பாடல்.

நிகழ்ச்சி சிறக்க கிரேட் என்ற வாழ்த்துக்களும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எங்கள் அனிட்டன் ஜோவுக்காக பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி என்று கூறியிருக்கிறார். நன்றி. நாகர்கோயில் மகேஷ் அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சி என்னாச்சு, கிதநேசன் ஐயா, சபரிநேயர் அனைவருக்கும் பாடல்கள் அனுப்பலாமா எப்படி என்று கேட்கிறார். அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க இதய ராகம் நிகழ்ச்சி இப்போது நடத்துகிற மாதிரி இல்லை. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று கைகூப்பி வணங்கி மூன்று பூக்களையும் அனுப்பியிருக்கிறார். சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். செல்வம் செல்வி அவர்கள், இனிய ஆடிப்பிறக்கு நல்வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ, தங்கை விதுராக்குட்டி இவர்கள் சார்பில் அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. அருமையான பாடல் என்றும் ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள். கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் எழுந்து நின்று கைத்தட்டி அருமையான பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் இனிய காலை வணக்கம் என்றும். சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அழகான பாடல் பதிவு என்று. நன்றி மேம். தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்றும், அற்புதம் என்றும். காயத்ரி மேம், அழகான இனிமையான பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு மிகவும் நன்றி, நன்றி, தேங்க்யூ. தேன்மொழி முருகன் அவர்கள், எனது தேர்வு பாடல் போய்விட்டதா? காயத்ரி மேம், முதல் பாடல் தங்கள் தேர்வு பாடலே, தங்கள் தேர்வு பாடல் தான் சகோதரி. அது வந்து ஸ்பெஷலாக ஆடிப்பெருக்குன்னு போட்டேன். ரெண்டாவது வந்தது தான் என்னோட பாடல். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் இணைந்த கைகள் பாடல் ஆடி மாதம் பிறந்துருச்சு ஏலேலோ அண்ணாத்த பாடல். விரும்பிய சொந்தங்கள் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து. விரும்பிய சொந்தங்கள் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்வும் அன்பும் நன்றியும். சிறப்பு என்றும் திருவண்ணாமலையிலிருந்து பிரகாஷ் அவர்கள், ஆரணி பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாடல் சூப்பர்பு என்றும் இயக்குனர் அவர்கள், இதே ராகம் நிகழ்ச்சி இருக்குதா என்னாச்சின்னு தெரியலன்னு மகேஷ் கேட்டதுக்கு, என் பக்கத்திற்கு அனுப்புங்கள் சொந்தங்களே, முதலில் வருபவர்க்கே முன்னுரிமை என்று பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நீச்சல் குளம் பாடல் ஆடி பதினெட்டு ஆடுது பூஞ்சிட்டு என்ற அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நீச்சல் குளம் திரைப்படத்திலிருந்து அழகான இன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு அழகான பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது நமது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். நீச்சல் குளம் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அந்த காவிரி நீர் ஓரமாக, காவிரி ஆறு ஓரமாக அந்த சாமி இருப்பதை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு காவிரி தாயின்னு நினைக்கிறேன். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும், வேற லெவல் அருமையான பாடல் என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய அறிவிப்பாளர் விஜயக்கா அவர்களுக்கு மற்றும் சபரி இணையதள வானொலிக்கும் மனமார்ந்த நன்றி என்று கூறியிருக்கிறார். நன்றி தனலட்சுமி பரசுராமன் அவர்கள். இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆடி 18 அனைவருக்கும் என்று ஒரு சிறப்பான படம், அருமை. நன்றி தனலட்சுமி பரசுராமன் அவர்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றி என்றும், மிக மிக அருமை என்றும். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் ஒரு குழந்தையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சகோதரிக்கு ஆடி 18 திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்றும், அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல், காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து வேணுபாலம் படத்திலிருந்து, மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் அந்த பாடல் உங்களுக்காக திருப்பி உரைக்கப் போகிறது. தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில்

வேணுபாலம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில். ஆடிப்பெருக்கு திருநாளில் குறையாத செல்வமும் குறைவில்லாத உறவுகளும் இனிதே பெருகிட இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் என்று நமக்கு ஆடிப்பெருக்கு அந்த நல்ல போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள். என்னுடைய விருப்ப பாடலை ஒலிபரப்பிய அன்பான சகோதரி அறிவிப்பாளருக்கு நன்றிகள் பல கோடி என்றும், சிறப்பு நன்றி மனதை தொட்ட பாடல் என்றும், கோயில்பட்டியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி செல்வம் அவர்கள் அழகான பாடல் என்றும் சிறப்பு. வாருங்கள், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மஞ்சளும் தந்தான் மலர்கள் தந்தால் என்று மஞ்சளும் மலர்களும் கையில் வைத்தபடி பத்மினி ஒன்று இன்னொன்று யாருன்னு தெரியல அவங்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள். இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் என்று அந்த மலர்களையும் அந்த தீபங்களையும் ஆற்றில் விடுவது போல் அழகான படம் கண்முன். சகோதரி, இந்த படம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள் இந்த படம். இந்த பாடல் காட்சி சரோஜா தேவி பத்மினி. ஓஹோ, நான் அந்த படம் பார்க்கல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தீபாவுக்காக ஒரு பாடல், படம் பொன்னுமணி, பாடல் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா. இதே பாடலை நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் இந்த பாடல் கோவை ராஜேஷ் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்களுக்கும் சமர்ப்பணம் என்றும் இதே பாடலை கேட்டிருக்கிறார்

பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபி அவர்களின் குரலில். பாடல் மிக சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் நெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்களுக்காகவும் மற்றும் நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காகவும் கோவை ராஜேஷ் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கும்பகோணம் மனோகரையா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும் நன்றி. இயக்குனர் அவர்கள், இப்போ யாருமே பட்டம் விடுவதில்லையே, எங்கே பார்ப்பது? ஆடிப்பட்டம் வேற, இந்த மேலே விடுற பட்டம் வேற. ஆடிப்பட்டம்னா அந்த மாதத்தில் என்ன விதப்பு விதைச்சாலும் நல்லா வருன்ற ஒரு இதில் தான் அதை அப்படி சொல்வாங்க. நீங்கள் காத்தாடிய சொல்கிறீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக சிறப்பு என்றும் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் நான் சின்ன வயசில் விட்டிருக்கேன். காத்தாடி. நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், கோவை ராஜேஷ் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்களுக்கும், இந்த பாடல் தந்த விஜி மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்று பதிவிட்டிருக்கிறார். நன்றி நன்றி மகேஷ். நைஸ் சாங் என்றும் நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் இயக்குனர் சொன்னதுக்கு பட்டத்தை கண்முன் கொண்டு வந்து காத்தாடி விடுற மாதிரி ஒரு போஸ்டர் சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வி லேடி ஸ்டைலிஸ் அவர்கள் பாடல் சூப்பர், தீபாவுக்காக ஒரு பாடல், பாடல் சூப்பர் என்று கூறியிருக்கிறார். நன்றி. மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், இப்போ யாருமே பட்டம் விடுவதில்லையே என்பதற்கு என் பட்டம் எப்படி என்று ஒரு பெண் கையில் ஒரு விளையாட்டு பொருள் வச்சுருப்போம்ல, இந்த காத்தாடி அதை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்களே. இயக்குனர் அவர்கள், இப்போ விதைக்கலாம் ஐயா என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் பாடல் ஆஹா அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் நான் வாங்கிய பட்டம் இயக்குனர் அவர்கள் அப்படியா என்கிறார், எதுக்குன்னு தெரியல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் படம் உயிரே உனக்காக, பாடல் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன இருக்கு. விரும்பி கேட்ட சொந்தம் பிரபு சுலோச்சனா நடித்து வெளிவராத திரைப்படம் இது. விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

தண்ணிக்குள்ள என்ன இருக்கு, தண்ணிக்குள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு, சின்ன சின்ன பொண்ணு இருக்கு, என்ன இருக்கு, சின்ன சின்ன பொண்ணு இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, காயிருக்கு, கனி இருக்கு, கண்ணு கொரு விருந்து இருக்கு, காயிருக்கு, கனி இருக்கு, கண்ணு கொரு

0: தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன இருக்கு சின்ன சின்ன பொண்ணு இருக்கு தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன இருக்கு சின்ன சின்ன பொண்ணு இருக்கு காயிருக்கு கனி இருக்கு
1: காயிருக்கு கனி இருக்கு கண்ணு கொடு விருந்திருக்கு
0: தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள

0: நடுநடுங்க பட்ட பகலில் குளிரடிக்க பச்சை உடம்பு நடுநடுங்க தாய்க்குலத்தின் பின்னாலேதான் தாய்க்குலத்தின் பின்னாலேதான் தள்ளாடுது ஆய்வுலமே
1: குடத்துக்குள்ள குடத்துக்குள்ள என்ன இருக்கு
0: என்ன இருக்கு குழுகுழுன்னு தண்ணி இருக்கு
1: குடத்துக்குள்ள குடத்துக்குள்ள என்ன இருக்கு
0: என்ன இருக்கு கொழுகொழுன்னு தண்ணி இருக்கு
2: தாகம் மட்டும் இங்க இருக்கு தாகம் மட்டும் இங்க இருக்கு தண்ணி கூட அங்க இருக்கு
1: குடத்துக்குள்ள

உயிரே உனக்காக. இந்த திரைப்படத்தில் இந்த பாட்டு இருக்கோ? சரி, இது வெளிவராத திரைப்படமா? ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் பட்டமெல்லாம் விடுறாங்க, சென்னை பக்கம் போய் பாருங்க தெரியும் என்கிறார். அதற்கு இயக்குனர் அவர்கள், இங்கிருந்து பார்த்தா தூரத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் தெரியுது, ஆனால் பக்கத்தில் இருக்கிற சென்னை தெரியலே ஐயா, நான் என்ன செய்வது என்கிறார். செய்யார் சந்திரசேகர் அவர்கள், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் அவர்கள், நன்றி நன்றி அண்ணே. இயக்குனர் அவர்கள், இதுவரை கேட்காத பாடல், சூப்பர் சூப்பர் என்றும். நாகர்கோயில் மகேஷ் அவர்கள், மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், அடிக்கிற குளிருக்கு தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நிற்கிறீங்களே எதுக்கு மகேஷ்? எப்போ பயங்கர குளிர் நம்ம ஊரில், உங்களுக்கு அப்படி இல்லையா? உங்களுக்கும் அப்படி தான், எங்களை விட மோசமாக இருக்கும் உங்கள் ஊரில். எதுக்கு இப்படி தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க தெரியல எதுக்குன்னு. கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், இதுவரை கேட்காத பாடல், சூப்பர் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், எவ்வளோ நேரம் வந்து நிற்கிறாருன்னு பாரு, எங்கே போனீங்க நீங்களாம், பாடல் பதிவிடலாமா அக்காவாம், பாருங்க இன்னும் ரெண்டு மூணு பாட்டு தான் இருக்குது, தலைவருக்கு அனுப்புங்க, அவர் பதிவிட்டு அனுப்புனார்னா நான் அனுப்புகிறேன். சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள், சென்னைக்கு என்னது, சென்னையை சென்னைக்கு வந்தால்தான் பார்க்க முடியும். ஓ, வாருங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், ஐயாவுக்கு என்ன ஒரு அறிவு, எதுக்கு சூரியன் சந்திரன்லாம். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், சகோதரி கோபப்படக்கூடாது. நான் எப்போ கோபப்பட்டேன், ஐயோ கடவுளே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நம்பிக்கையோடு நாட்களை தொடங்குங்கள், தொடங்குவோரின் கனவிலும் அவநம்பிக்கைகள் எட்டி பார்ப்பதில்லை. ஓ, நம்பிக்கையோடு நாட்களை தொடங்குவோரின் கனவிலும் அவநம்பிக்கைகள் எட்டி பார்ப்பதில்லை. இனிய நற்காலை நல்விடியல். கா பாபு அவர்கள், முள்ளக்காடு அவர்களுக்கு நன்றி, சிந்தனை சிதறல் இது. அடுத்ததாக கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், படம் மூன்று முடிச்சு பாடல். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம் என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல் இதோ.

மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது பி ஜெயச்சந்திரன் வாணிஜீரம் அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல்.

தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். சிறப்பு நன்றி. அறிவழகன் மங்கை அவர் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பண்டிகை எல்லாம் யார்தான் அக்கா கண்டுபிடிச்சாங்க? காலையில இருந்து வீட்டில் ஒரே வேலை, இப்போ தான் முடிஞ்சதுங்க பாருங்க. வீட்டில் எவ்வளோ வேலை பார்க்குறாரு பாருங்க. இப்படி இருக்கணும். கோவிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கி மகிழ்ந்த அன்பு நெஞ்சத்திற்கும் கேட்டு ரசித்த சபரி சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றி என்றும், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. என்ன அவ்வளோ அழகான பாடல் அது. அறிவழகன் மங்கை அவர்கள் பண்டிகை, இன்றைக்கி பண்டிகைன்னு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தாங்களா, அதான் வரலையா. பாடல் அசத்தல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள் பாடலுக்கு.

அறிவழகன் மங்கை அவர்கள், நானும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் ஆசையாக பாடல்கள் கேட்க ஓடி வந்தேன். பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். செல்வம் செல்வி அவர்கள், ஆடி வெள்ளி தேடி உன்னை இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்தாதி பாடலை கேட்டே சகோதரி புரியல என்னது அந்தாதி பாடலை கேட்டே சகோதரி காயத்தை அவர்களுக்கு மனமார்ந்த என்னன்னு தெரியல. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், மகேஷ் மாட் அவர்கள், சூப்பர் சூப்பர் பாடல் சூப்பர் சூப்பர் என்றும். இயக்குனர் அவர்கள், நான் கூட வேலை பார்ப்பவர்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன், மிகவும் கஷ்டமாக இருக்கும், பார்க்கறது கூட அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. காயத்ரி மேம் பாடல் வந்து அவரை ரொம்ப கவர்ந்துருச்சான். செல்வம் செல்வி அவர்கள் சிறப்பு. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:04. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கு மைக்கேல் மதன காமராஜன் படம் பாடல் ஆடிப்பட்டம் தேடி சென்னல் வெத போட்டு என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

மைக்கேல் மதலன் காமராஜன். இந்த திரைப்படத்திலிருந்து அழகான பாடல். அறப்பாட்டு தான் பதிவாயிருக்கு எதுக்குன்னே தெரியல. காலையிலேருந்து அந்த ஃபோன் பயங்கர மூடு விட்டு திடீர் திடீர்னு மாறிடுது ஃபோனு. அழகான பாடல் பாதி தான் வந்திருக்கு. விரும்பி கேட்ட சொந்தம், அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், நாங்களும் இன்று ஆடிப்பட்டத்தில் அவரை பீர்க்கங்காய், சுரைக்காய், கொத்தவரங்காய் விதை போடுகிறோம் அக்கா. சிறப்பு சிறப்பு. நெல்லை பூரா கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்ல பாடல், முழுமையாக கேட்க முடியல. உண்மையிலே எனக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் கர்ணன், பாடல் கண்ணுக்கு குலமேது. விருப்பம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

கர்ணன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அருமையான பாடல், சூப்பர்ப் என்றும். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், கண்ணுக்கு குலமேதுன்னு ஒரு குழந்தை கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குது. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்றும். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் ஒரு பெண் கண்ணை உருட்ட சொல்லி கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார். பயமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்களே, சூப்பர் பாடல் என்றும். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி. நன்றி மேம், அழகான பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், அருமை என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், அந்த கண்ணை உருட்டுறதை பார்த்து பயமாக இருக்குது என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், கோல்டி கேர்ள் காயின் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காங்க அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு, வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அரையங்குறையமாக அந்த பாடல் போச்சு இல்லை, அது முழுசாக இப்போ வருது, இருங்க. இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

மைக்கேல் மதன காமராஜர். இந்த திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இயக்குனர் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள், எங்கள் கண்கள் எல்லாம் குளங்களாக காய்ந்து போய் உள்ளது மழை இல்லாமல். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். வழங்குபவர் கீதநேசன் அவர்கள். எப்பா இன்னைக்கு ஆள் மாறிட்டாங்க. நிகழ்ச்சியை கேட்டு கருத்துக்களை பதிவிடுமாறு அன்பு சொந்தங்களை கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், அழகான பாடல் என்று ஒரே ஒரு ஓட்டையிலிருந்து வந்து தம்ஸ்அப் காட்டுகிறார். சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், எங்கள் கண்கள் எல்லாம் குளங்களாக காய்ந்து போய்விட்டது மழை இல்லாமல் என்று கூறியதற்கு, மனதை சமுத்திரமாக விசாலமான கருணை நிறைந்து வைத்திருந்தால் கண்கள் குளமாகுமே. சிறப்பு மேம். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், கண்ணை உருட்டுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ அழகான பொண்ணை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. அழகான பாடல் இயக்குனர் அவர்கள் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், உடம்பு தான் விசாலமாக இருக்கு. விசாலமா? உடனே யார் இந்த விசாலம்? எங்கிருந்து தான் அந்த அறிவு இப்படி வேலை செய்யுமோ? அறிவு உங்களை இல்லை இயக்குனர். யார் அந்த விசாலம் என்று கேட்காதீர்கள். இருக்கு, உடம்பு தான் விசாலமாக இருக்கு, மனசு சின்னதாக தான் இருக்கு. அதெல்லாம் மனசு கூட பெரிய மனசு தான் உங்களுக்கெல்லாம். இயக்குனர் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் நன்றி என்று கூறியிருக்கிறார். சிறப்பு. பாட்டை கேட்டு நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் பேராசூட்லேயே எங்கேயோ பறந்துட்டார். போயிட்டு வாங்க, போயிட்டு பத்திரமா வாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான சித்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், மிகவும் அருமை என்றும். எங்க கீதநேசன் ஐயா அவர்கள் ஆடி ஆடி பட்டம் விடுகிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், தென்காசியில் குருவி அழகா கத்துது அக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். உங்க ஊர்ல அழகா கத்தாதோ குருவி? எங்க வாசல்ல 2 மைனா கூடு கட்டியிருக்கு, அதுதான் இந்த கலாட்டா பண்ணுது. அழகாக குழந்தையாக மாறி அருமையாக சிரித்து கொண்டிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குருவி காக்கா ஏன் இதெல்லாம் சொல்றதுல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினம் ஒரு குரல் பகுதியில் தினம் ஒரு சிந்தனைகள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை, எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதே தவறு. இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். நீங்கள் அந்த திருக்குறள் போடும்போது அந்த மியூசிக் வச்சு போடாதீங்க. ஆஸ்கார் அண்ணே, ஆவடையனூர் ஆஸ்கார் அண்ணே, அந்த மியூசிக் வச்சு போடாமல் போடுங்க, நான் வாசிக்கிறேன். தினம் ஒரு சிந்தனைகள் நமக்கு அனுப்பிய ஆஸ்கார் டெய்லர் அவர்களுக்கு, அண்ணன் அவர்களுக்கு நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஆடியில் செய்தி சொல்லி என்ற இந்த பாடல் படம் என்னாசை மச்சான். விருப்பம் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும், நம் முதல்வர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், இதயராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். பாடல் இதோ வருகிறது.

என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் நம் முதல்வர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், இதய ராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். ஒரு நாளாவது அவங்க ஒய்ஃபோ அவங்க பிள்ளைங்க பேரெல்லாம் போட மாட்டார், இப்படி தான் போடுவார். அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். சிறப்பு மகேஷ்.

இயக்குனர் அவர்கள் அந்த குழந்தை சிரித்ததை பார்த்து, இது கிருத்திஷா தானே என்கிறார். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், என் விருப்ப பாடல் தந்த விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி மகேஷ், உங்கள் பாட்டு சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம் ஐயா என் குழந்தை தான்றார். அறிவழகன் மங்கை அவர்கள், கேப்டன் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், ரேவதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு. இயக்குனர் அவர்கள், ஆடியில் செய்தி சொல்லி பாடல் அருமை சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார் சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் அந்த பாடலின் படத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், மிக இனிமை இந்த பாடல், மிக மிக இனிமை, மிக மிக அருமை, சித்ராவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மகேஷ் அவர்கள் ரேவதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், நைஸ் சாங் என்றும், யாரு கேப்டன், அருமையான பாடல், செல்வி லேடி ஸ்டைலஸ் அவர்கள், அருமையான பாடல் என்றும் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் பந்தம்தான் என்று பாடலின் வரியை கண்முன். மகேஷ் மாட் அவர்கள், யார் கேப்டன் கேட்டதுக்கு விஜயகாந்த்ன்றாரு. செல்வி லேடி ஸ்டைலஸ் அவர்கள், நூலை போல சேலை பாட்டு பாட்டை கண்முன் கொண்டு வந்ததற்கு சூப்பர் என்றும், பாடல் சூப்பர் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், இவர் தான் அக்கா கேப்டன், எங்களுக்கு கேப்டனே தெரியாதில்ல இல்லைனா. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்

சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் கணீர் என்று அழகான பாடல் ஒலித்து சென்றது. அருமை அழகு. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் நடந்தாய் வாழி காவேரி பாடல் சிறப்பு. அருமை அட்டகாசம். இன்றைய நாளுக்கு ஏற்ற பாடல். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்றும் மனதை தொட்ட பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் நடந்தாய் வாழி காவேரி பாடல் சிறப்பு. சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடலை கேட்க அருமையாக உள்ளது. பாடல் தேர்வு அருமை. நன்றி அறிவு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பதிவிட்டிருக்கிறார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டுன்னா இப்படித்தான் பாடணும் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் காவேரி போல் அனைவரது உள்ளங்களும் இல்லங்களிலும் காவேரி போல் அனைவரது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்களுக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். அறிவு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக அன்பின் அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி மற்றும் அனிட்டன் ஜோ விதுராக்குட்டி இவர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஒலித்து சென்றது. அன்பின் அலைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயலலிதா அவர்களின் குரலில் அழகான மென்மையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி மற்றும் அனிட்டன் ஜோ சோலைசேரி விதுராக்குட்டி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

செல்வம் செல்வி அவர்கள். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். எனது விருப்ப பாடலை தந்து உதவிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், பாடலை எனக்காக வழங்கிய சகோதரி விஜி அவர்களுக்கும், பாடலை ரசித்து கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. காவிரியில் தண்ணீர் வந்ததை பார்த்ததும் மனது மிகவும் மகிழ்வாக உள்ளது. சிறப்பு நன்றி. அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் கிரேட். அருமை இனிமை, ஆஹா அருமை இனிமை. இயக்குனர் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், குழந்தையாக மாறி அழகாக கைத்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இயக்குனர் அவர்கள் பாடல் செம என்று ஸ்டார் வழங்கி இருக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். அருமையான பாடல், வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன். அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும். இயக்குனர் அவர்கள் ஆனால் இங்கு நல்லவர்கள் யார் என்று தெரியவில்லை என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். நல்லவர் சொல்லை நாம் கேட்போம். இந்த பகுத்தறிவு பாடலை கேட்கச் செய்த செல்வம் செல்வி உங்களுக்கு நன்றியோ நன்றி. பாடல் மிக இனிமை என்றும் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி இயக்குனர் அவர்கள், நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு ஃப்ளைங் கிஸ், மிக்க நன்றி என்று கைகூப்பி வணங்கி, மிக்க நன்றி என்று இயக்குனர் அவர்களும் வணங்கி, செல்வம் செல்வி அவர்கள் நல்லவர்கள் காவிரியில், நல்லவர்கள் காவிரியில் தண்ணீர் வந்துவிட்டது. அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிய பாடல்களை செவிகள் ரசிக்க தந்த உங்களுக்கு நன்றிகள் அக்கா. சிறப்பு சிறப்பு அறிவு நன்றி. நேரம் இப்பொழுது 11:45. சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் சபரி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் தம் இதயத்தில் உள்ள பாடல்களை எல்லாம் தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில்தான் பாடல் ஒலிக்க இருக்கிறது. சபரி சொந்தங்கள் பாடல்களை கேட்டு தங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். அன்பு சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தேர்வில் முதல் பாடலாக 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடல்களை தந்துள்ளார். முடிந்தால் நீங்கள் அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று ஒரு கருத்து பதிவிடுங்கள், கருத்து கணிப்பு பதிவிடுங்கள். நேர் சொந்தங்களே, 1, 2, 3 என்று பாடல்கள் வலம் வர இருக்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒன்றானவன் என்ற ஒரு பக்தி பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. அடுத்த பாடலாக என்ன பாடல் இருக்கலாம், 2 என்று தொடங்கும் பாடல் என்ன பாடலாக இருக்கலாம் என்று பதிவிடுங்கள் நேர் சொந்தங்களே, முடிந்தால் பதிவிடுங்கள். ஆனால் நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் வலம் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவாக இருந்தால் வலம் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பாராட்டுகளும் உண்டு. அவர்கள் தேர்வு செய்த பாடல்களை நீங்கள் பதிவிட்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அழகான ஒரு பாராட்டுக்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் இதோ

முதல் பாடலே ஒரு அருமையான பக்தி பாடலுடன் ஆரம்பித்துள்ளார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. ஒன்றானவன் என்று நேயர் சொந்தங்களே, நீங்களும் இதுபோன்ற உங்கள் இதயத்தில் உள்ள பாடல்களை தொகுத்து அனுப்புங்கள். தினமும் 3 மணி அளவில் இதய ராகம் நிகழ்ச்சியாக வலம் வரும். 12 பாடல் 13 பாடலுக்கு மிகாமல் உங்கள் பாடல்களை அனுப்பி வையுங்கள் நேயர் சொந்தங்களே. ஒலித்த பாடலுக்கு பகிரியின் பக்கத்தில் இணைந்து தென்காசி மாவட்டம் வீர கேரளம் புதுவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர ஐயார்கள் நிகழ்ச்சி வெகு சிறப்புடன் பிரம்மாண்டமாக நடைபெற வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, இதயம் கனிந்த நன்றிகள், மற்றற்ற மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா, ஆரம்பத்திலேயே அசத்தலான கே பி சுந்தராம்பாள் பாடல் சிறப்பு என்று சிவன் பார்வதி கண்முன் கொண்டு வந்து வணங்குகிறார்கள், மற்றற்ற மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டு பாடலுக்கு சரியான பாடல் என்றும் ஸ்டாரும் வழங்கியுள்ளார்கள். நன்றி. திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில் 2வது பாடலின் தேர்வாக ஆம் 2 என்று ஆரம்பிக்க வேண்டும். இதோ பார்ப்போம் நேர் சொந்தங்களே என்ன பாடல் என்று.

இரண்டாவது பாடலாக இரண்டில் ஒன்று என்று அழகான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல் ஒளி சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீரகேரள முதலோட்டம் சுழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அடடா ஆஹா, அருமையான ஒரு பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயாவர்கள் என் வரிசைப்படி பாடல்கள் தொகுத்து அனுப்பிய நேயருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள் ஐயா. சிறப்பு சுழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் நைஸ் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இரண்டில் ஒன்று பாடலை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை, அருமையான பாடல் தேர்வு செய்த சகோதரி அகிலாஷ்டிதை தான் அவருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு பிடித்த பாடல், அதிக நாள் ஆகிவிட்டது. நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். அடுத்த பாடல், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும். ஆம், அதுவேதான் அதுவேதான், உங்கள் திறமை யாருக்கு வரும். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, வேறு லெவல் என்றும் சூப்பர் என்று பாராட்டினார்கள். பாராட்டிய நெஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவர்கள் கூறியது போல் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும். தேன்மொழி முருகன் அவர்கள் தெய்வத்தாய். ஒலிக்கும் பாடல்களை ராமாபுரம் அனுஷா அவர்களும் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அழகான ஒரு பாடல். மூன்றாவது பாடலாக, மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்று சுவாசித்து சென்றது அழகான ஒரு பாடல். சபரி வனவில் வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் இதயத்தில் வருடிக்கொண்டிருந்த அந்த அழகான பாடல்கள் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. பெயரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்று நான் சும்மாதான் சொன்னேன், அது உண்மையாகவே இந்த பாட்டு தான், தலைவர் பாடல் கேட்க அருமையாக இருக்கும் என்று அழகான ஒரு பதிவு. அடடா அடடா இப்படி அசத்திரியங்களே, அருமையான பாடல் என்றும் கிரேட் என்றும் மகவும் அன்பும் அன்பு தெரிவித்துள்ளார்கள். நன்றி. அடுத்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த பாடலாக இருக்குமா என்று ஒரு பதிவு. நாலு பேருக்கு நன்றி. நாலு வார்த்தை பேசலையே நான் பிடிச்ச பச்சைக்கிளி, யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். இந்த பாடல் அல்ல, இது நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக. என்ன படம் இது என்று சொல்லுங்கள். எனக்கு படம் பெயர் தெரியவில்லை, என்ன படம் என்று சொல்லுங்கள்.

உற்சாகமான அருமையான அதொரு பாடல் ஒலித்தது. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். பாடல்களை ஒலிபரப்பு செய்த சகோ நன்றிகள் பல பல என்று நன்றி தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். கோவை காயத்ரி அவர்கள், நாலு பக்கம் வேடருண்டு கரை கடந்த ஒருத்தி படம். ஆம், சரியான பதில் விடை கரை கடந்த ஒருத்தி என்பது சரியான விடை. சோழச்சர் விஜயஸ்மர் அவர்கள், கரை கடந்த குரத்தி என்று சொல்லியிருக்கிறார்கள், இதுவும் சரியான விடைதான். பூ என்றும் சொல்வார்கள், புய்ப்பம் என்றும் சொல்வார்கள், அதுபோலத்தான் இதுவும். முதலில் குரத்தி என்று வந்தது, பின்பு ஒருத்தி என்று மாறிவிட்டது, இரண்டும் ஒரே படம்தான். தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், சூப்பர், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். நெஞ்சாத நன்றிகள். விஜயஸ்மர் அவர்கள், வேற லெவல் பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி, சிறப்பு என்றும் பாராட்டினார்கள். நன்றி. சென்னையிலிருந்து பாரதி தனபால் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். மிகவும் பழைய ராகங்கள் என்று. ஆம், அவர்களுக்கும் 55 ஆண்டு இதயம் பழைய ராகங்களாகத்தான் வரும் என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், பழைய ராகம் இல்லை, இது இதய ராகம் என்று பதிவிட்டுள்ளார்கள். சிறப்பு. பாடல் பழையதை சொன்னேன், பாடலும் பழைய பாடல்தான், நாங்களும் பழையவர்கள்தான் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது பழைய ராகம் அல்ல, இது புது ராகம்தான். முடிந்தால் கண்டுபிடிங்களேன் இது என்ன படம் என்று.

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அஞ்சு வண்ண பூவே என்று ஒரு புதிய படத்திலிருந்து ஒரு பாடல் வழிச்சென்றது. இது சென்னை பாரதி தனபால் அவர்களுக்காகத்தான். பழைய ராகம் வேண்டாம், புதிய ராகம் ஒன்று போடுங்கள் என்று கேட்டார்கள். அதனால்தான் புதிய படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் வந்தது. பாரதி தனபால் அவர்கள் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், தக் லைஃப். ஆம், சரியான உடை. சென்னை பாரதி தனபால் அவர்களும் படத்தின் பெயர் தக் லைஃப் என்று சிறப்பான ஒரு பதில் தந்துள்ளார்கள். உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு ஐந்து முடிந்து ஆறு தொடங்குகிறது. இது வழக்கமான பாடல்தான். கேட்டு மனது ஆறுங்கள்.

ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நீயேறி, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்ட

உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன்

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம்.

ஆறு மனமே ஆறு. ஆம், இன்று ஆற்றுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. ஆடிப்பெருக்கு ஆற்றில் தீபமேற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்புரிய நாள் இன்று ஆறு. அந்த ஆறு, இந்த ஆறு, எந்த ஆறு, எல்லா ஆறும் சிறப்பான ஆறுகள். பாடல் அழகாக ஒலித்து சென்றது. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6 என்று நிறைவடைந்தது. 7வது பாடல், 7 என்று என்ன பாடல் குறிப்பிடுங்கள் நேர் சொந்தங்களே. ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள். ஆறு மனமே ஆறு நிச்சயம் அருமையான ஒரு பாடல்தான். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். மனதை தொட்ட பாடல் என்றும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், தத்துவ பாடல், கிரேட், மிக்க மகிழ்ச்சி, அருமை என்று சிவாஜி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். உங்கள் நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக 7 என்று தொடங்கும் பாடல் இதோ என்ன பாடல் என்று கிளங்கள் நேர் சொன்னங்களே.

இதே ராகத்தில் அபூர்வ ராகம் ஒலி சென்றது. அகில ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில் அருமையானதொரு பாடல் ஏழு என்று தொடங்கிய அந்த பாடல் ஒலி சென்றது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக எட்டு என்று தொடங்க வேண்டும். என்ன பாடல் ஆக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நேர் சொந்தங்களே, யூகித்து பாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சோலைச்சேரி விஜயஹர்ஸ்மார் அவர்கள் ஒலித்த பாடலுக்கு அடடா ஆஹா அருமை தேங்க்யூ என்று ஒரு நன்றி சொல்கிறார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் அகிலா சகோதரி தேர்வு பாடல் அனைத்தும் சூப்பர். அடுத்து எட்டு மடிப்பு சேலையா எட்டு அடுக்கு மாளிகையா? ஆஹா அருமை, எட்டு அடுக்கு மாளிகையே தான். சென்னை பாரதி தனபால் அவர்கள் படம் அபூர்வ ராகங்கள் என்று அழகாக பதிவிட்டுள்ளார்கள். உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொண்டு எட்டடுக்கு மாளிகை.

அருமையான ஒரு பாடல் ஒலி சென்றது. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் என்று அந்த பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பாடல் தர வேண்டும், பரிசு பாடல் நிச்சயம் தருகிறோம். பாடலுக்கு நிறைவாக, நிகழ்ச்சிக்கு நிறைவாக என்ன பாடல் வேண்டும் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். அருமையான பாடல், பாட்டு சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான சோகமான பாடல், சுஷிலா அம்மா குரலில் பாடல் வளம் வந்தது, சுகமான ராகம் என்றும். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக என்ன பாடலாக இருக்கும் என்பதை சென்னை பாரதி தனபால் அவர்கள் புகைப்படத்தின் வடிவில் தந்துள்ளார்கள். ஆம், அடுத்தது நயன்தாரா. ஆமாம், 9 தான் அடுத்தது பாடலாக வரவிருக்கிறது. அதனால் நயன்தாராவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இப்படியுமாக அடுத்த பாடலையும் பதிவிடலாம் என்பது இவளுடைய கருத்து என்று நினைக்கிறேன். 8 பிறகு நயன்தாரா வருகிறது. இதோ

0: இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள் ஆகுமா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல பாரு.
1: என்னப்பா?
0: நாளைக்கு மாப்பிள்ளை விட்டா உன பாக்க வர போறாங்கம்மா.
1: மாப்பிள்ளை விட்டார் வர்றாங்களா?
0: ஆமா அம்மா, பெரிய இடத்து சம்பந்தம், வெளியூர்ல இருந்து நாளைக்கு ஒன்ன பாக்க வர்றாங்க.
1: அப்பா தயவு செய்து நான் மறுத்து பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க. அவசரப்பட்ட திடீர்னு
2: ஒன்பது எண்ணிற்கான ஒரு அழகான பாடல் நவராத்திரி. ஆம், நவரசம், நவகிரகம், நவராத்திரி என்று ஒன்பது எண்ணை குறிக்கும் பாடலாக அந்த பாடல் ஒலிச்சென்றது. பாடலை கேட்டு பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் சிறப்பு, செம என்று பாராட்டினார்கள். நன்றி தென்மொழி முருகன் அவர்கள். அழகு அழகு நிகழ்ச்சி. அடுத்த பாடலாக, பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றால் என்ற அந்த பாடலாக இருக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இருக்கலாம். தென்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், சரியான பாடல் என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். உங்கள் திறமை யாருக்கு வரும்? உங்கள் திறமை யாருக்கு வரும்? சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா இணைந்துள்ளார்கள். எண்களில் பாடல்களா? அகிலா ஸ்ரீதருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இவர்களும் ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். பத்து பதினாறு முத்தமா என்று கேட்டுள்ளார்கள். இப்பொழுது முத்தம் தந்தால் அடி விழும், அதனால் வேண்டாம் என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள் போல இருக்கிறது. பகல் நேரமாக இருக்கவே, இரவாக இருந்தால் முத்தம் கிடைத்திருக்கும். இப்பொழுது ஆங்காங்கே அவரவர்கள் வேலைக்கு சென்று கொண்டு இருப்பார்கள். ஆனால் பத்து பதினாறு முத்தம் இல்லை. பத்து மாதம் சுமந்திருந்து என்ற பாடல்தான் என்று நினைக்கிறேன். பார்ப்போம்.

கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்ட வக்கே சொல்லி சொல்லாத்தா. கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்ட வக்கே சொல்லி சொல்லாத்தான்.

0: ஒழித்த அந்த பாடல் பேசும் தெய்வம் என்று நினைக்கிறேன். அவர்கள் அன்னை நானை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கொடுத்தார்கள். நான் தான் தவறாக எடுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். மன்னியுங்கள் நேர்சந்தங்களே. அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள் அன்னை நானை திரைப்படத்திலிருந்து 10 மாதம் என்று கொடுத்திருந்தார்கள். நான் தான் மாற்றிவிட்டு இருக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் சகோதரி என்னை ஏமாற்றிவிட்டீர்களே. இல்லை இல்லை, அவர்கள் ஏமாற்றவில்லை, நான் தான் ஏமாற்றிவிட்டிருக்கிறேன். சென்னை பாரதி தனப்பால் அவர்கள் ஊஞ்சலிலே அழகாக ஆடிக்கொண்டு பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். பின்னாடி ஆட்டி விடுவது யார் என்று தெரியவில்லை. தனபால் ஐயா இன்று விடுமுறையா? வீட்டில் தான் இருக்கிறாரா? பார்த்து பக்குவமாக இருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, அருமை என்று பாராட்டினார்கள். மிக்க மகிழ்ச்சி, அன்பும் மகிழ்ச்சியும் நன்றியும் ஸ்டாரும் வழங்கியுள்ளார்கள். சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள் சென்ற பாடலுக்கு கொடுத்த விளக்கம் சிறப்பு என்று பதிவிட்டார்கள். நன்றி. ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் கோவை ராஜேஷ், இனிமையான பாடல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க.
0: நான் இல்லை ஐயா,
1: அதை எடுத்து வழங்குறீங்கல்ல?
0: அப்படி சொல்லுங்க.
1: நான் எதுக்கு வந்தேன்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், பாட்டு வந்து பேசும் தெய்வம் தான்
0: நினைக்கிறேன். நன்றி ஐயா.
1: சுமாசம் சுமக்கவில்லை இல்லையா, பாட்டு வந்து பேசும் தெய்வம் படம்
0: சிறப்பு. என்ன இதெல்லாம் உங்களுக்கு தானே ஐயா தெரியும், எனக்கு தெரியாது. பாடலை கேட்டு நன்றி ஐயா. நன்றி, வாருங்கள். 10 என் நிறைவடைந்தது. அடுத்து 11 பாடல் இருக்கிறதா? யாரேனும் தெரிந்தால் பதிவிடுங்கள் நேர் சொந்தங்களே. 11 பாடல் எனக்கு கிடைக்கவில்லை, அவர்களுக்கும் கிடைக்கவில்லை. தெரிந்தவர்கள் கூறுங்கள். அடுத்து 12 செல்வோம். இதோ வருகிறது 12 திரைப்பாடல். என்ன படம் எனக்கு இதுவும் தெரியாது.

என்ன நேர் சொந்தங்களே, 12 12 என்ற பாடல் ஒலித்தது ஜாடிக்கேத்த மூடி என்ற திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் ஒலித்தது ராமபுரம் மனுஷா அவர்கள், ஜாடிக்கேத்த மூடி என்று சரியானுடைய தந்துள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள், கிளாஸை கட்டடித்து பாடல் கேட்கிறேன், வெகு சிறப்பாக உள்ளது என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றியுடன், நன்றி நன்றி. 12 நிறைவடைந்தது, 11 கேட்டேன், ஒன்றும் யாரும் சொல்லவில்லை, தேடுகிறார்கள் என்று நினைக்கிறேன், அதனால் அதை விட்டுவிடுவோம். 13 14 15 இதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக 16 கிடைத்துள்ளது. இதோ 16 பாடலுக்கு வருவோம்.

எண்ணிரண்டு பதினாறு வயது என்று அருமையான ஒரு பாடல் பதினாறு எண்ணிற்கு பாடல் ஒலிச்சென்றது. நேர் சொந்தங்களே, பதினொன்று என்ற எண்ணிற்கு பாடலை தேர்வு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள் ஒரு பதினொன்றை கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு விண்ணுக்கு மேலாடை என்ற பாடலில் பத்துக்கு மேலாடை, பத்துக்கு மேலாடை ராகம் பாட தேவையில்லை, பாடலை தந்து விடுவோம் என்று நினைக்கிறேன். அழகான ஒரு தேர்வு செய்துள்ளார்கள், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பதினாறு வயதிலே பதினேழு பிள்ளையம்மா, நிச்சயம் அதுவும் அருமையான பாடல். அடுத்த பாடலாக பதினேழு எண்ணுக்கு வர இருக்கிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சகோதரி பாடலை கேட்டுவிட்டு தூங்கிவிட்டார்களா? இல்லை இல்லை, விழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாடல்கள் ஒளிதரத்தில் மயங்கிவிட்டேன் அருமை சகோதரி என்று, ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்னை. அந்த நாலு பேருக்கு நன்றி என்று பாட வைத்துவிடுவீர்கள் போல் இருக்கிறது. சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்கள் அழகான ஒரு தேர்வு பாடலை தந்துள்ளார்கள். இதோ பதினொன்று பாடலுக்கு வருவோம். விண்ணுக்கு மேலாடை.

சபரி வானொலி வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்று இதே ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இடையே இன்று சென்னை கே கே நகர் ரேவதி அம்மா அவர்களின் பாடலும் ஒன்று வளம் வந்து கொண்டிருக்கிறது. விண்ணிற்கு மேலாடை என்று 11 என்ற எண்ணிற்கான பாடல் ஒழித்து சென்றது. சிறப்பான ஒரு பாடல், அன்னையின் ஆணை என்ற திரைப்படத்திலிருந்து. ராமபுரம் அனுஷியா அவர்கள், கே கே நகர் ரேவதி அம்மா அவர்களை நான் கேட்டதாக சொல்லுங்கள், எப்படி இருக்காங்க என்று குறுங்களம்மா, எப்படி இருக்கிறீர்கள் என்றும் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? விண்ணுக்கு மேலாடை அருமையான பாடல், கேட்க கேட்க இனிமையாக உள்ளது, இது ஒரு கேள்வியும் பதிலும் அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார். நன்றி, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், விண்ணுக்கு மேலாடை அருமையான பாடல், அரிதான பாடலை தேர்வு செய்த ரேவதி அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். மற்ற மகிழ்ச்சியுடன், 11 முடிந்தது, 12 முடிந்தது, 16 முடிந்தது, 17 இது வருகிறது, 16 வயதிலே 17 பிள்ளையம்மா என்ற 17 எண்ணும் வருகிறது. கேட்டு மகிழ்வோம். இந்த பாடல் தேன்மொழி முருகன் அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். 16 வயதிலே 17 பிள்ளையம்மா என்று 17 எண்ணை அழகாக தந்துள்ளார்கள். அவர்களுக்கு மேலும் ஒரு பாராட்டுக்கள்.

பதினேழு எண்ணிற்கான பாடல், அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று இதய ரகம் நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூர் அகிலாஷ்டேர் அவர்களின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பதினின் பக்கத்திலிருந்து ஈரோடு திண்டல்மலை தெற்கு பள்ளம் வன்னியர் காலனி பூசப்பன் ஐயா அவர்கள், பதினேழு பிள்ளைகள் அம்மா பாடல் அருமையான பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் எப்போதோ கேட்ட பாடல். பாடலை தேர்வு செய்த அன்பருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று மலர்த்துவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். சுஷிலா அம்மா குரலில் பாடல் இனிமை என்றும் எனது தேர்வு பாடலையும் ஒளிபரப்பிய இயக்குனர் ஐயாவுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நேர் சொந்தங்களே, உங்கள் பாடலும் வளம் வர வேண்டுமா? இதய ராகம் நிகழ்ச்சியில் 13 பாடலுக்கு மிகாமல் பாடலை தாருங்கள். நாளையே உங்கள் பாடல் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை என்று நேற்றே சொல்கிறேன். யார் முதலில் தருகிறார்களோ அவருடைய பாடல் நாளையே வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 18வது பாடல் வேண்டுமா? எட்டில் அழகு பதினெட்டில் அழகு. நிச்சயமாக நீங்களும் அகிலா ஸ்ரீதர் தேர்வு என்பதை மறந்துவிட்டோம். ஏன் மறந்துவிட்டீர்கள் ஏனோ தெரியவில்லை. மறந்துவிட்டார் பாடல் கேட்டு மெய் மறந்து போனேன் என்பது இதுதானோ தெரியவில்லை. சென்னை பாரதி தனபால் அவர்களும் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல் என்றும். இது நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பதினெட்டில் அழகு. எட்டில் அழகு பதினெட்டில் அழகு. Welcome to TSR.

எட்டில் அழகு பதினெட்டில் அழகு, எந்த பெண்ணும் இரட்டை அழகு என்று, இரட்டை அழகு என்பதால் என்னவோ தெரியவில்லை, பாடல்களும் இரட்டை இரட்டையாக ஒலித்தது என்று நினைக்கிறேன். மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே. பதினின் பக்கத்தில் இணைந்து ஆம் பதினெட்டு என்று அழகான ஒரு எண் ஒலித்தது, சிறப்பான எண். இந்த எண் பதினெட்டு என்ற எண் ஆன்மீக இலக்கியம் மற்றும் கணிதத்தில் மிகுந்த சிறப்புடையதாம். குறிப்பாக இந்து மத நூல்களில் பகவத்கீதை பதினெட்டு சாப்டர்களை தொகுப்புகளை கொண்டது. மகாபாரத போர் பதினெட்டு நாட்களும் நடைபெற்றது என்பதாகும். பகவத்கீதை குருச்சேத்திர போர்க்களம் நடந்தபோது பகவத்கீதை மொத்தமாக பதினெட்டு சாப்டர்கள் அத்தியாயங்களை கொண்டது என்றும், மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நீடித்தது என்றும், மொத்த படைகளின் பிரிவுகள் பதினெட்டு அக்ரோனிச்சேனை என்றும், புராணங்கள் இந்து மதத்தில் முக்கிய புராணங்கள் பதினெட்டு மற்றும் உபபுராணங்கள் பதினெட்டும் என்றும், பாரதியார் கூட ஒரு இடத்தில் தமிழ்நாட்டின் தொன்மையை சொல்லும்பொழுது செப்பு மொழி பதினெட்டு உடையால் என்று பாடியிருக்கிறாராம். அதனால் அந்த பதினெட்டுக்கு அவ்வளோ சிறப்பு. அது மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வமாக ஒரு உரிமை, ஓட்டு உரிமை என்றாலே ஒரு பதினெட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதிலும் குடிமகனுக்கு பதினெட்டு வயதை சிறப்பாக வைத்துள்ளார்கள் அரசியலிலும் அரசு அதிகாரிகளும். அதனால் கணித எண்ணில் பதினெட்டு ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. சபரிமலையில் பதினெட்டு படிகள் அமைத்திருக்கிறார்கள் பதினெட்டு என்றும், இன்று ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு என்று இந்த நாளையும் சிறப்பாக குறிப்பிடுகிறார்கள். அதனால் பதினெட்டுக்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் போல இருக்கிறது, அவ்வளவு இருக்கிறது. நமக்கு தெரிந்த மட்டும் சொல்லும், தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், பகிர்வோம். பூசப்பன் ஐயாரும் இன்று ஆடி பதினெட்டு, அருமையான பாடல்கள் அனைத்துமே அருமையான சூப்பரான பாடல், கேட்க கேட்க அடுத்த பாடல் என்ன பாடலோ என்று கேட்க அளவுக்கு இருக்கிறது. நிச்சயமாக ஐயா எனக்கும் அந்த ஆர்வம் தான் இருக்கிறது. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இன்று இதய ராகம் நிகழ்ச்சி போல தெரியவில்லையே, ஒரு ஒரு பாடலாக தெரியவில்லையே, அனைவரின் பாடலாக வளர்ந்து கொண்டிருக்கிறதற்கு அதனால் என்ன, அனைவருமே சபரி சொந்தங்கள் தான். நிகழ்ச்சியை ரசனையாக கேட்டுக்கொண்டு செல்ல அனைவரின் பாடல் தேர்வு சுவாரஸ்யம்தான், பாராட்டுக்கள் என்றும் பாராட்டினார்கள். நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. இதற்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேண்டும். என் பாடல் ஒலிக்கும்பொழுது ஏன் அவர்கள் பாடல் ஒலிக்க விடுகிறீர்கள் என்று சண்டைக்கு வராமல், அனைவரின் பாடலும் ஒரு பாடல்தான் என்று அருமையான ஒரு பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், இதயராகம் என்றாலே ஒரு ஒரு தேர்வு பாடல் தானே ஒலிக்கும். சகோதரி, இன்று நீங்கள் எண்களை குறித்ததும் எங்களுக்கும் கலந்துவிட வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது என்று பதிவிட்டார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். 19 பாடல் வரவில்லை என்று பதிவிட்டார்கள். ஆமாம், எனக்கும் வரவில்லை. அதனால் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக 20 செல்வோமா. இவர்கள் 20 கோடிக்கு சென்று விட்டார்கள், இன்னும் 20 வரவில்லை. அதனால் 20 எண்ணுக்கான பாடலை இதோ பார்ப்போம்.

இதமான இனிமையான ஒரு பாடல். 20 வயது வரை பெற்றோரின் வசம் இருந்தோம், அடுத்து யார் யார் வசமாகவும் மாறிவிட்டது. அழகான ஒரு பாடல் ஒலிச்சிருந்தது. 20 என்ற எண்ணிற்கான பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை கேட்டு கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் சூப்பர் என்று மகிழ்ச்சியுடன் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், வேற லெவல் என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். தன் 20 வயதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதனால்தான் இந்த மகிழ்ச்சி. இருக்கட்டும், பரவாயில்லை. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக 20 முடிந்தது, 21, 22 எதுவும் கிடைக்கவில்லை எனக்கு. அதனால் அடுத்த பாடலாக

30 எண்ணுக்கான பாடல் ஒலித்தது. அருமையான ஒரு பாடல் கேட்ட மகிழ்ந்த நேர் சொந்தங்களே, பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை பாரதி தன்பாலர்கள் அற்புதம் என்று பாராட்டினார்கள். நன்றி, பாடல் மிகவும் அருமை என்றும் மற்ற மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், என்ன பூவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எண்கள் முடிந்து விட்டதா? 30 ஒன்றும் எண்ணாக தெரியவில்லையா? 30 என்று ஆரம்பித்ததல்லவா 30 பைசா, அதுதான் 30 எண்ணாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பாடல் அட்டகாசம், எல்லாரையும் சரி அம்மா குரலில் பாடல் சிறப்பு என்றும், பூவிக்க ஆரம்பித்தேன் என்றால் பூவிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டுள்ளார்கள். பூவில் தேன் வருமா என்றுதான். தேன்மொழி முருகன் அவர்கள், மற்ற சபரி சொந்தங்கள் எல்லோரும் ஆடி பெருக்கை முன்னிட்டு விருந்து வைத்து சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அருமையான பாடல் என்றும், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், 30 பைசாவை போட்டு விட்டீர்கள், 20 கோடியை போடவில்லை, 30க்கு பிறகு வரும் அந்த 20 கோடி என்று நினைக்கிறேன். நிச்சயம் இப்பொழுது 30 பைசா 30 முடிந்தது, அடுத்தது 40. இதோ

எண்கள் வரிசையில் 40 முடிவடைந்தது. அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள், 40 வயதில் நாய் குணம், 10 கூட்டுவோம் சார், 50 ஆசை வரும், வரும் வரும், நிச்சயம் வரும். தேன்மொழி முருகன் அவர்கள், சார் டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுக்க போங்கள் சார், சபரி சொந்தங்களுக்காக கஷ்டப்படுறீங்க, கோடாறு கோடி நன்றி சார், இந்தாங்க டீ தேநீர் எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். யார் கேட்டாலும் கேட்கவில்லையாலும் பரவாயில்லை, எங்கோ ஒரு மூலையில் ஒரு சொந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா, அதுவே போதும் எனக்கு. நிறைய சொந்தங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை. நம் கடமையை நாம் செய்வோம். எங்கோ ஒரு மூலையில் ஒரு சொந்தம் கேட்டாலும் பரவாயில்லை, பாடல்கள் வளம் வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, நீங்கள் கூறியது போல் 50

0: யூஸ்வலா பெத்தவங்களை ஏமாத்திட்டு பிள்ளைகள் காதல் செய்ய போவாங்க. ஆனா நம்ம விஷயத்துல பிள்ளைய ஏமாத்திட்டு நான் காதல் செய்ய வேண்டியிருக்கு.
1: என்னங்க இந்த வயசுல
0: உனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு இந்த வயசுலதான் எல்லாமே புரியுது.

ரிஷி மூலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. 50 என்ற எண்ணிற்கான பாடல், அழகான வரிகள், சிறப்பாக இருந்தது. ஒரு வரி வந்தது, தெய்வத்தால் உருவான பந்தம் விலகாது மகராணியே, தெய்வத்தால் உருவான பந்தம் விலகாது மகராணியே, பெற்றெடுத்த பிள்ளை கற்றுக்கொண்ட தொல்லை இடையில் இருக்கும் தடையாகும், செய்தவளும் நீதான் சேர்ந்தவளும் நீதான். அழகான ஒரு வரிகள், செய்தவளும் நீதான் சேர்ந்தவளும் நீதான், என்னிடத்தில் தவறில்லையே என்று 50 ஆசை வரும் என்ற ஒரு அழகான பாடல் ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், மிக்க மகிழ்ச்சி என்றும், சென்னை பாரதி தனபாலர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் இருவருக்கும். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக 50 முடிந்து 60 ஆகிறது, ஆனாலும்

நம்மை கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் சிறப்பு மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு 60 முடிந்து 70, 80, 90 காணாமல் போய்விட்டது. அடுத்து 100 இதோ பணக்காரன் நடுத்தரப்பத்திலிருந்து தேர்வு செய்திருக்கிறார்கள். சென்னை அம்பத்தூர் அகிலாஷ்டீதர் அவர்கள்.

பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்களும் 100 வருஷம் வாழணும். சோலைவனத்தில் ஆமாமாமாம் சோலைச்சேரியில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த உள்ளங்களும், சென்னை பகுதியில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த உள்ளங்களும், ராமபுரம் பகுதியில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் உள்ளங்களும், இன்னும் திண்டல்மலை பூசப்பன் ஐயா அவர்களும், கோவை சேரன்மகர் ராஜேஷ், சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தஞ்சாவூர், கும்பகோணம் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷம் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக வாழ வேண்டும் என்று 100 என்ற எண்ணிற்கான பாடல் ஒளி சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் சபரி சொந்தங்களுக்கு இவ்வளவு பொறுமையாக பாடல்களை அளித்தரும் இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி, நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, இவ்வளவு பொறுமையாக பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கும் நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். நெஞ்சாந்த நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள், 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் சிறப்பான பாடல்களை பாடல் தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு வாழ்த்துக்கள். 100 ரோடு முடிகிறதா? ஐயோ, ஓஹோ, இல்லை இல்லை, 100 ரோடு முடிகிறதா அப்படி சொல்கிறார்கள். நான் 100 ரோடு முடிகிறதா என்று பயந்து விட்டேன். என்னடா இது என்று, 100 ரோடு முடிகிறதா? எப்படி, 1000ம் வருமா? வரும், 1000ம் வரும். தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் சூப்பர் என்றும், பாடல் மிகவும் அருமை என்று பாரதி தன்பால் அவர்களும் அற்புதம் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாரதிக்காக 1000 நிலவே வா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசுத்திரிங்களே, வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் என்றும் சென்னை பாரதி தனபால் அவர்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 100 முடிந்து 200 கிடைக்கவில்லை, இதோ 300 வருகிறது.

சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இதயராகம் நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எண்களின் அடிப்படையில் வரிசையில் எண்களின் வரிசையில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 300 என்ற எண்ணிற்கான பாடல் ஒலித்தது. பதிலின் பக்கத்தில் இணைந்து சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஒலித்த பாடலுக்கான படம் கஸ்தூரி மஞ்சள் என்று சிறப்பான விடையை தேன்மொழி முருகன் அவர்களும் இருவரும் சேர்ந்து அழகாக தந்துள்ளார்கள். உங்கள் இருவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கண்மணி கொண்டு வந்து அம்மாவுக்காக பாடும் சோகப்பாடல் அருமை. எஸ்பிபி குரலில் சோகத்திலும் சுகமான ராகம் இதய ராகம் என்று பாராட்டியுள்ளார்கள். ஸ்டார் வாங்கியுள்ளார்கள் கிரேட் என்றும். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒலித்த பாடல் எக்ஸலன்ட் சாங் என்று தேங்க்யூ என்று கைத்தட்டியும் பாராட்டினார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கும். 300 முடிந்தது. 400, 500 என்ற பாடல் இப்பாடலில் வளம் வரும் என்று நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம்.

என்ன சொந்தங்களே, எண்களின் வரிசையில் அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அவள் கண்களோடு 200 ஆண்டு, மூக்கின் அழகோடு 300 ஆண்டு, அவள் அழகின் கதகதப்பில் ஆண்டு 500 வாழ வேண்டும். தையா தையா என்று 500 எண் வந்து சென்றது. அருமையான ஒரு பாடல். உயிரே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் பெயரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். பாடல் சூப்பர் என்றும் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தார்கள். நெஞ்சாத நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றியும், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்து கொண்டு, சிறு வயதில் எப்படி இருப்பார்களோ அப்படி தலையை அசைத்து கொண்டு குழந்தையாக மாறி பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். சென்னை அம்பத்தூர் அகில ஸ்ரீதர் அவர்கள் பாடலுக்கு ஏற்றாற்போல் இசை அமைத்து கொண்டு இசை வாத்தியத்துடன் அழகான ஒரு பதிவு. அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்து கொண்டு இது வருகிறது உங்களுக்கான பாடல், 1000 நிலவே வா.

அழகான ஒரு பாடல். ஆயிரம் எண்கள் வரிசையில் ஆயிரம் என்ற எண் ஒலித்து சென்றது. அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை பாரதிய தனபால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். அற்புதம் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், தேங்க்யூ என்றும் பாராட்டினார்கள். நன்றி, நன்றி, உங்களுக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு ஆயிரம் நன்றிகள் சார் என்று ஆயிரம் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மீண்டும் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கிரேட் என்றும், சிறப்பு, மகிழ்ச்சி என்றும், அடடா அடடா இப்படி அசத்திரிங்களே, அருமையான பாடல், மிக்க நன்றி என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதிதான்பால் அவர்களும் மீண்டும் மிக்க நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சுவைபட பாடல்கள் பதிவு வழங்கிய கீதநேசன் சபையிற்கு நன்றி. கேட்டு ரசித்து பதிவிடாத அனைத்து சபரி சொந்தங்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் சென்னை பாரதி தனபால் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், எண்களை குறித்த பாடல்கள் ஒன்றிலிருந்து ஆயிரம் வரை கேட்டுவிட்டோம், மிக்க மகிழ்ச்சி என்று இதய ராகம் சகோதரி அகிலா ஸ்ரீதர் தொடங்கி வைத்திருக்கிறார். சிறப்பு நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது. நன்றி, நன்றி என்றும் பதிவிட்டுள்ளார்கள். நன்றி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஆயிரம் முடிந்து லட்சம் இது வருகிறது. லட்சத்தில் ஒரு பாடல்.

என் நேயர் சொந்தங்களே, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். லட்சம் என்ற எண்ணில் பாடல் ஒலிச்சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள், உங்கள் திறமை யாருக்கு வரும், அடுத்து என்ன கோடி கோடி மின்னல்களா? இல்லை, இன்னும் அது கோடி கோடி, அதற்கு இடையில் இன்னும் இருக்கிறது. அதற்கு முன்பு இப்பொழுது ஒலித்த அந்த பாடல் வரிகள் பா விஜய் அவர்கள் வரிகள் ஆமாம் எழுதியிருக்கிறார். பாடலுக்கு வரிக்கு சொந்தக்காரர் பா விஜய். பாடகர்கள் அர்ஜுன் மேனன் மற்றும் சின்மயி. இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். யான் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பாட கேட்டோம், இருந்தாலும் இதை ஒரு முறை வாசிக்க கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்கிறது என்று. லட்சம் கலோரி ஒற்றை முத்தத்தில் இதை ஒட்டும் சத்தத்தில் செல்லில் பரவுதே, கோடி வினாடிகள் எந்த நெஞ்சத்தில் உன்னை கொஞ்சம் களத்தில் நாடி துடிக்குதே. ஓர் ஆயிரம் அணுக்கள் நூறாயிரம் திசுக்கள் ஒன்றாகவே சிலிர்க்கும் நீ பார்வை ஒன்றை வீசினாலே. நியூரான்களும் சினுங்கும் புரோட்டான்களும் மயங்கும் என் பெண்மையும் கிறங்கும் நீ ஒற்றை வார்த்தை பேசினாலே. லட்சம் கலோரி ஒற்றை முத்தத்தில் இதை ஒட்டும் சத்தத்தில் செல்லில் பரவுதே, கோடி வினாடிகள் எந்த நெஞ்சத்தில் உன்னை கொஞ்சம் களத்தில் நாடி துடிக்குதே. உன்னால் எனக்குள் புதிதாக முத்தஃபோபியா உன்னால் எனக்குள் புதிதாக முத்தஃபோபியா பூவாய் விழிக்குள் நீ காதல் தூவி போவியா பூவாய் விழிக்குள் நீ காதல் தூவி போவியா ஆலிவ் பூக்களால் ஆடை அணிந்து ஓலன் வீதியில் செல்வோம் நடந்து. ஆலிவ் பூக்களால் ஆடை அணிந்து ஓலன் வீதியில் செல்வோம் நடந்து. பனி பனி அது பொழிய இருபது விரல் இணைய பனி பனி அது பொழிய இருபது விரல் நனைய இனி இனி இத நனைய உயிர் மெல்ல மெல்ல மலர இனி இனி இத நனைய உயிர் மெல்ல மெல்ல மலர. லட்சம் கலோரி ஒற்றை முத்தத்தில் இதை ஒட்டும் சத்தத்தில் செல்லில் பரவுதே, கோடி வினாடிகள் எந்த நெஞ்சத்தில் உன்னை கொஞ்சம் கணத்தில் நாடி துடிக்குதே என்று. லேசாய் அணைத்தால் உள்மூச்சும் வெப்பம் கொண்டதே, லேசாய் அணைத்தாய் உள்மூச்சும் வெப்பம் கொண்டதே, உன்மேல் இணைத்தால் உயிர் மொத்தம் ஜில்லாய் மாறுதே, உன்மேல் இணைத்தால் உயிர் மொத்தம் ஜில்லாய் மாறுதே, உன்போல் பெண்மையை உற்று ரசித்தால் தேன்போல் நெஞ்சமும் தித்தித்திருக்கும், உன்போல் பெண்மையை உற்று ரசித்தால் தேன்போல் நெஞ்சமும் தித்தித்திருக்கும். கிவி கனி இவள்தானா, கிவி கனி இவள்தானா, கவ்விக்கொள்ள இதம்தானா, கவ்விக்கொள்ள இதம்தானா, துள்ளிச் சென்று விடுவேனா நித்தமுன்னை அடைந்தேனா, துள்ளிச் சென்று விடுவேனா நித்தமுன்னை அடைந்தேனா. லட்சம் கலோரி ஒற்றை முத்தத்தில் இதை ஒட்டும் சத்தத்தில் செல்லில் பரவுதே, கோடி வினாடிகள் எந்த நெஞ்சத்தில் உன்னை கொஞ்சம் கணத்தில் நாடி துடிக்குதே. ஓர் ஆயிரம் அணுக்கள் நூறாயிரம் திசுக்கள் ஒன்றாகவே சிலிர்க்கும் நீ பார்வை ஒன்றை வீசினாலே. நியூரான்களும் சினுங்கும் புரோட்டான்களும் மயங்கும் என் பெண்மையும் கிறங்கும் நீ ஒற்றை வார்த்தை பேசினாலே என்று. பாடலின் வரிகள் அவ்வளவு அழகு அருமை இனிமையாக இருந்தது. படித்து மகிழ்ந்தேன், நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக லட்சம் முடிந்தது இனி பல லட்சம் இதோ வருகிறது. மின்னல்

லட்சம் முடிந்து, பல லட்சம் முடிந்து, மின்னல் ஒரு கோடி முடிந்து, அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது மின்னல் ஒரு கோடி என்று. பதிரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள், பா விஜய் அவர்கள் கேட்டால் உங்களை பாராட்டி இருப்பார்கள் சார், ஓட ஓட அடித்திருப்பார். தேன்மொழி முருகன் அவர்கள், வாழ்க வளமுடன் மற்றும் நாளமுடன், அருமை சூப்பர் சாங் என்று பாராட்டினார்கள். இப்போது ஒரு கோடி மின்னல்கள் பார்த்தோம், மின்னல் ஒரு கோடி என்று. இப்பொழுது 20 கோடி

இருபது கோடி என்ற எண்ணில் பாடல் அழகாக ஒளிச்சென்றது. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். மதுரையின் பக்கத்திலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், சொல்லித்தர் விஜயஹரிசுமார் அவர்கள் உங்கள் விருப்ப பாடல்களா ப்ரோ என்று கேட்டுள்ளார்கள். சூப்பர் என்றும், அனைவரின் விருப்பமாக பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு மூன்று பாடல்கள் என்னுடைய விருப்பத்திலும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. எண்ணில் எண்களில் கோடியை தாண்டி கொண்டிருக்கிறது. இருபது கோடிக்கு பிறகு கோடி கோடி என்று வருகிறது. இதோ கோடி கோடி

எண்கள் வரிசையில் 20 கோடி தொடர்ந்து கோடி கோடி மின்னல்கள் ஒளிச்சென்றது. அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக அவர்கள் விருப்பத்தில் ஒரு பக்தி பாடலை நிறைவு பாடலாக தேர்வு செய்துள்ளார்கள். கேட்டு மகிழ்ந்து நிறைவு செய்வோம் நேர் சொந்தங்களே. இதயராகம் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 7 மணி அளவில் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி நேரலையில் தொடர்பு கொண்டு பாடலை கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

கவிஞர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மருதமலை மாமணிலே மாமணியே முருகையா மதுரை சோம் அவர்கள் குரலில் பாடல் அருமை. பாடல்களை தேர்வு செய்த ஐக்கியலட்சுமி சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி சொல்லச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று இதய ராகத்தை 3 மணி நேரம் சலிக்காமல் பாடல்களை நமக்கெல்லாம் வாரி வழங்கிய இயக்குனர் ஐயா கீதனமேசிக்கும் கீதனேசன் ஐயா அவர்களுக்கு கோடி நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சிறப்பு மிக்க நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். ராமபுரம் அனுஷா அவர்களும் சிறப்பு வாழ்த்துக்கள் சூப்பர் என்று பாராட்டினார்கள். இதுவரை இதய ராக நிகழ்ச்சி பாடல்கள் கேட்டு அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு, இன்று 7 மணிக்கு பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நேர் சொந்தங்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை நேரலையில் கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் சுகுமாரன் பேசுகிறோம்.
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். வாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம்.
0: மகிழ்ச்சி பாடுங்க.
1: என்னன்னைக்கு ஒரே ப்ரோக்ராம், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரே ப்ரோக்ராமாக நடத்தியாச்சு. என்ன விசேஷம்?
0: விசேஷம் தான், கூறுங்கள் உங்கள் பாடலை.
1: ஆத்தோரம் காத்தாட ஒரு ஆசை தோணது, மனையேங்கி போகுது என்ற பாடல்.
0: சிறப்பு, அருமையான ஒரு பாடல். இதை கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி.
0: தென்காசி மாவட்டம் வேற கேரளம் மாவட்டம் சுளச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்தில்
2: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

ஒழித்த பாடல், அருமையான ஒரு பாடல் ஒழிச்சென்றது. இந்த பாடல் யார் கேட்டார்கள் என்று தெரியவில்லையே. பாடல் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்தது, ஞாபகத்துக்கு வரவில்லை. சோலைச்சேரி விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒழிச்சென்றது. எங்கேயோ கேட்ட குரல், ஆமாம், ஏதோ ஞாபகம் வந்துவிட்டது. எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

0: அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கப்பட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனிமே நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். காற்றலையின் ஊடாக அனைவரையும் கொண்டிருக்கும் சபரி வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா நிகழ்ச்சியின் ஊடாக இணைவது கடலூர் மாவட்டம் சரவணன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி எமக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி, சிறப்பு. சொல்லுங்கள் ஐயா, என்ன பாடல்?
1: படம் வாழ வைத்த தெய்வம். இந்த படத்திலிருந்து சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. இந்த பாடல சொல்லுங்க. இந்த ஆடி
0: உங்கள் உங்கள் பகுதியில் எல்லாம் அந்த ஆடிப்பெருக்கு விசேஷம் உண்டு ஐயா?
1: ஆடிப்பெருக்கு அவங்கவுங்க வீட்டுல கொண்டாடுவாங்க. பாத்தீங்கன்னா தமிழகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமான ஆறுகளை கொண்ட மாவட்டம் கடலூர் மாவட்டம். கொள்ளிடம், வெள்ளாறு, மணிமுத்தாறு, கெடிலம், பெண்ணை நதி, இவங்கெல்லாம் இதெல்லாம் பெரிய கொஞ்சம் பாப்புலரான நதிகள். இதெல்லாம் அதை விட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளை ஆறுகள் பாத்தீங்கன்னா மூணு இருக்கு. மொத்தம் எட்டு ஆறுகள் தமிழ் கடலூர் மாவட்டத்துல பயணிக்குது. பார்த்தேன் அந்த அதனால வந்து இந்த ஆடி 18 இங்க சிறப்பா கொண்டாடுவாங்க எங்கள் பகுதியில. நான் கூட ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்தோம் இன்னைக்கு.
0: சிறப்பையா? சூப்பர் சூப்பர். எங்கள் பகுதியில எல்லாம் அது இல்லையே ஐயா, யாரும் கொண்டாட மாட்டார்கள் ஆடி 18 என்றால் என்ன தெரியாது.
1: அது எப்படி அந்த ஆறுகளை சிறப்பிக்கும் அந்த விவசாயத்துக்கு பாசனத்துக்கு முக்கியமா ஆறுகள் தான் தேவை. ஆறுகள் தான் அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகைகள் தான் அந்த ஆடிப்பெருக்கே அந்த விழாவை எடுக்கிறது. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கும் ஆறுக்கும் ரொம்ப தூரமா இருக்கும். கடலூர்ல பாத்தீங்கன்னா கடலூர் பேருந்து நிலையத்து அருகாமையிலே கெடில நதி செல்லும். அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் கூட தூரம் இருக்காது. கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பு பாத்தீங்கன்னா தென்மண்ணையாறு. அப்ப அப்படியே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இரண்டு ஆறுகள் பயணிக்கும் ஒரு சிறப்பு கடலூர்ல இருக்கு. இரண்டும் பக்கத்துல மங்களவரோட கலக்கம்.
0: சிறப்பை யாருமே சொன்னீர்கள். எங்கள் பகுதியிலும் பாலாறு செய்யாறு என்று பெயருக்குத்தான் இருக்கிறது. ஆனால் எதுவும் இது போன்று சிறப்பு கொண்டாடுகளா என்று எனக்கு தெரியவில்லை ஐயா.
1: அது அது பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல சென்னை டூர் ஒரு சுற்றுலா செல்லும் போது பாலாற்றில் தண்ணீர் தண்ணீர் போய் தண்ணி போயிட்டு இருந்துட்டு பார்த்தோம். இப்ப திரும்ப அதுக்கு பிறகு சென்னையில போகும்போதெல்லாம் பார்த்தா பாலாறு பாத்தீங்கன்னா வெறும்
0: மணல் கூட இல்லையே ஐயா, மொத்தம் திரும்பி சேர்ந்து விட்டார்கள்.
1: இப்போது அது கொஞ்சம் தடுக்கப்பட்டு உள்ளது. இனிமே யாரு எடுக்கிறது வாய்ப்பில்ல.
0: நிச்சயம் வரும் என்று நினைக்கிறோம், பார்ப்போம். நன்றி ஐயா. இதோ நீங்கள் கேட்ட பாடல் காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. அருமை ஐயா, அருமையான பாடல். இதை கேட்டுக் கொள்வோம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் சரண் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ.
2: காவேரி தான் சிங்காரி.

ஒலித்தென்ற அந்த அழகான ஒரு பாடல் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேக்கொன்றிய மரசரிக்குப்பம் ஆ சரவணன் ஐயார் விருப்பத்திற்காக அந்த அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்தென்றது கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: பழைய பாடல் ஒன்று, அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்க மாதிரி நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
1: தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: மகிழ்ச்சி இணைப்பிருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் உங்கள்
1: விருப்பத்தை. முன்னிட்டு நம்ம சபரியில்
0: அரண்மனைக்கிளி
1: பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாக்கி
0: தென்காசி மாவட்டம் வேற கேரளம் மாவட்டம் சொல்லத்திரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து

0: அழகான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டமர்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் பொருட்டம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்படந்தமைக்கு நன்றி. குறுங்களையா உங்களுக்கு
1: வாழ்த்துக்கள் ஐயா.
0: ஆ, நன்றி நன்றி ஐயா, மகிழ்ச்சி. ஐயா, எங்களுக்கு அது போன்ற பண்டிகை எல்லாம் கொண்டாடியது இல்லை எங்கள் பக்கத்தில்.
1: அப்படிங்களா ஐயா, எனக்கு வந்து ஒரே வானம் ஒரே பூமியிலிருந்து முந்தானி சரிய சரிய
0: சிறப்பான ஒரு பாடல், இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா விருப்பத்திற்காக

0: அருமையான அழகான அட்டகாசமான ஒரு பாடல். ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திலிருந்து சிறப்பான ஒரு பாடல் ஒலித்திருந்து கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர்சொந்தம் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு ஐயா அருமை நிகழ்ச்சியில் அடுத்த நேம் நேர்சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: கோவை மாவட்டம் சின்ன தடாகம் பகுதியை சேர்ந்த காலினூர் என்ற சிற்றூரில் இருந்து எம் ராஜேந்திரன் அழைக்கிறேன் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: என்னுடைய விருப்ப பாடல் ஐயா சின்னஞ்சிறு உலகம் என்ற படத்தில் மனசிற்கணும் மனசிற்கணும் மல்லிகைப்பூவாட்ட. நான் மல்லிகைப்பூவன் திங்க சாரி
0: ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, நீங்க பச்சை பிள்ளை ஐயா. உங்களுக்கு மனசு பச்சை பிள்ளையாட்டம் இருக்கு ஐயா. ஆமா, அதுதானே ஐயா பாடலும். மனசு இருக்குது மனசு இருக்குது பச்சை பிள்ளையாட்டம். அருமையான ஒரு பாடல் தேர்வு. இது நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நன்றி
0: நன்றி. சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை கோவை மாவட்டம் சின்ன தடகம் காலையில் ஒரு சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாவின் விருப்பத்தில்

சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை கட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு

0: அழகான ஒரு பாடல், அற்புதமான பாடல். சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வெளிச்சென்றது விரும்பிய நேயர் சொந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தலகம் காலையூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா நிருப்பத்திற்காக அந்த பாடல் வெளிச்சென்றது. சிறந்தாழ்ந்த நன்றிகள் ஐயா, சிறப்பான ஒரு பாடல். நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் திண்டல் திருப்பள்ளம் வன்னியர்கானில் இருந்து பூசம் பேசுறேன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக
0: இருக்கிறோம் ஐயா, உங்கள் வருகை மேலும் உற்சாகப்படுத்துகிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: நன்றிங்க நன்றிங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பாடல் வந்துங்க ஐயா, ஆவணி மாசம் போற கிட்டும் அப்பறம்பா ரெடி சின்ன புள்ள, அந்த பாட்டுங்க ஐயா.
0: இங்கே ஆடியே ஆடி போய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆவணி மாசத்துக்கு?
1: ஆமா ஐயா, அடுத்து ஆவணி போறட்டுங்க ஐயா.
0: அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் பிறந்தால் சரி ஐயா.
1: ஆமா அப்படித்தாங்க. அதுல
0: நன்றி. இதோ நீங்க
1: கண்டிப்பா அப்படித்தாங்க நீங்க அல்ல.
0: இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி ஐயா.
0: ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பொன்னிற்காலனி பூசப்பன் ஐயாவின் விருப்பத்திற்காக இதோ

0: பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்திலிருந்து பாடலும் பிடிச்சிருக்கு. அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் மண்ணீர் கலனி பூசப்பன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அருமையான பாடல், அழகான பாடல், சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, சிறப்பான பாடல் தேர்வு. நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. உங்கள் வருகை மேலும் நலமடைய செய்கிறது, சிறப்பாக மகிழ்ச்சி. கூறுங்களே உங்கள் பாடல்.
1: கிருஷ்ணகிரி
0: மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து

0: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து.
1: அருமையான ஒரு பாடல் ஐயா, சிறப்பு. சிரித்தது உங்களை பார்த்து, அருமை. இது வருகிறது கோவை மாவட்டம் சின்னத்தரங்கம் காலையில் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயார் நிருப்பத்தில்.

0: இனிமையான இதமான பாடல் ஒன்று ஒளி சென்றது. அழகான ஒரு பாடல் கூட. கோவை மாவட்டம் சென்னை தடாகம் காலையினர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயார் நிருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேசந்தான். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் தற்சமயம் மழையில் நனைந்து கொண்டே இருக்கிறேன்.
0: ஆஹா, சிறப்பு ஐயா. அப்படியாவது மழை வரட்டும், நனைந்து கொண்டே இருங்க ஐயா.
1: எனக்கு வந்து படம் வசந்தத்தில் ஒரு நாள், அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மாணிக்கிறாம் என்ன கிருஷ்ணா அதை இந்த பாடின பாட்டு. அந்த பாட்டு ரேடியோ அதிகம் வராம் வராத பாட்டு. மண்ண தோட்டம் கண்டு இச்சை கொண்ட மேகம் முந்து கச்சை கட்டி யாரு சம்மான்.
0: சிறப்பு ஐயா, அப்படியே பாடிக்கொண்டே இருங்க ஐயா, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக அருமையான ஒரு பாடல் வசந்தத்தில் ஒரு நாள், இன்றுதான் அந்த நாள் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் பற்றிருக்காக வசந்தத்தில் ஒரு நாள், இன்று ஆடி 18.

0: அட்டகாசமான பாடல், உற்சாகமான பாடல், ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக வசந்தத்தில் ஒரு நாள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், சுசிலா பேசுறேன்.
0: எந்த மாவட்டம்?
1: கரூர் மாவட்டம்.
0: கரூர் மாவட்டம், சுசிலா அவர்கள் வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? வாங்க. நிச்சயமாக இது வருகிறது, உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. கேட்கட்டும். கரூர் மாவட்டம் தோகைமலை தெலுங்குப்பட்டி பகுதியிலிருந்து சுசிலா அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல்.

0: அழகாக ஒலித்து சென்றது. அருமையான ஒரு பாடல், ஆடி வெள்ளி திரைப்படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாடல். கரூர் மாவட்டம் தோகைமலை தெலுங்குப்பட்டி கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு ஒன்று இருக்கிறது, நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அழகான இந்த இரவு பாட்டு ஒன்று நான் கேட்கும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் சபரி இணைவது மதுரை மாட்டுத்தவரையா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மதுரை எப்படி இருக்கிறது? சூப்பர் ஐயா, சூப்பர். எங்களுக்கு மகிழ்ச்சி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். சொல்லுங்கள் ஐயா. எவ்வளவு குடிச்சிட்டு வந்தாலும் சண்டை நடக்கல?
1: வீட்லயும் சண்டை நடக்கல. அதே மாதிரி கொஞ்சம் குடிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும். வந்து நல்லா சாப்பிட்டு தூங்குவதில் ஒரு அறிவுறுத்தல் மாதிரி ஒரு பாட்டு.
0: அப்படிங்களா? ஐயோ
1: யாரு சொல்றாரு, ரொம்ப குடிச்சாலும் கைலாசம்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு குடிக்கிறதால கூட மூணு வேலை நல்லா இருக்காது, சூப்பரா நல்ல கல்லு மாதிரி இருக்காரு. குடிக்காதாலும் செத்து போயிருக்கேன்.
0: நிச்சயமாக ஐயா, அதுதான் அந்த ஆள்கள்
1: படிக்கப்பட்ட இந்த பாட்டுல ஒரு தத்துவ வழி மாதிரி இருக்கு. ஏன் படம் பேரு அதிகாரம்.
0: அதிகாரம்
1: கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி ஐயா. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். அதிகாரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ கனகம் என்ற பாடல் இதோ.

0: அதிகாரம் என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் ஒரு பாடல் ஒலிச்சென்றது. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாரின் விருப்பத்திற்காக அறிவுரை கூறும் பாடலாக அந்த பாடல் வளம் வந்தது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையம் மேற்சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம்.

0: கேட்டிராத பாடல் மங்கம்மா சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையனூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர் நிரூபித்திற்காக அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: கோவில்பட்டியிலிருந்து செல்வோம்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி. வாருங்கள், இணைப்பு நிலைமைக்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: படம் ஆடிப்பெருக்கு. பாடல் காவேரி ஓரம் கதை சொல்லும் நேரம்.
0: அழகான ஒரு பாடல் ஐயா, இதோ கேட்டு மகிழ்வோம்.
1: இந்த பாடல் தோழச்சேரி விஜயா குட்டிக்காக.
0: ஆஹா, சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு. அருமையான ஒரு டெடிக்கேஷன் இதோ வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: மிக்க நன்றி ஐயா.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் செல்லும் ஐயா நிறுவனத்திற்காக ஆடிப்பெருக்கு இந்நன்னாளில் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல்.

0: ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து காவேரி ஓரம் கவி சொன்ன அழகான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் ஒலித்தென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் ஐயாரின் விருப்பத்திற்காகவும் சோலைச்சேரி விதுராக்குட்டி அவர்களுக்காகவும் இந்த பாடல் வளம் வந்தது. நெஞ்சாத நன்றியிலையா. சிறப்பான ஒரு நாளில் சிறப்பான ஒரு பாடல், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்டுமான நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீராமணியூர் அரியவழகன்.
0: மகிழ்ச்சி ஐயா, இறப்பில் இருந்து நெஞ்சாத நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா. இன்னும் சாப்பிடவில்லை, இனிமேல் தான். கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: எனக்கு தீனா படத்துல இருந்து பத்தி குச்சி பத்தி
0: அருமை ஐயா, இதே தானே ஐயா? இதே சேர்த்து சேர்த்து பாடி வந்தால் பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? இரண்டு இரண்டு வரியா சேர்த்து சேர்த்து பாடிக்கினே வந்தா பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? நிறைவடைந்து விடும். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் தீனா திரைப்படத்திலிருந்து வத்திக்குச்சி பத்திக்காதுடா என்று அழகான ஒரு பாடல்

0: என்ன கூல் ட்ரிங்க் சொல்லிட்டு பீர் குடுக்குற?
1: இப்போ பீர் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸா மாத்திட்டாங்க.
0: பீர கூல் ட்ரிங்க்ஸ் மாத்திட்டாங்களா? எப்ப?
1: இந்த முட்டையெல்லாம் சைவமா மாத்தறாங்க தெரியுமா? அதுக்கு மறுநாள்ல இருந்து இந்த பீர் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸா மாத்திட்டாங்க. சாப்பிடு.
0: அதெல்லாம் முடியாது, நான் அடிக்க மாட்டேன்.
1: என்ன தல, எவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் அடிக்கிற? அட்லீஸ்ட் இந்த பீர் அடி முடியாதா? அடி தல. அது அது தல. ஏய் பரா.

0: உற்சாகமான தொல்லலான பாடல் ஒலித்தது. தீனா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:49. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம். உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலி இணைவது தென்றல் வீசு தென்காசி மாவட்டத்திலிருந்து அவடையான மணி ஆஸ்கார் செய்தார். நல்லா இருக்கலையா?
0: நலமாக இருக்கிறோம். தென்றல் வீசி கொண்டிருக்கிறது ஐயா இப்போது. சிறப்பு சிறப்பு. சொல்லுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: அகஸ்திய படத்திலிருந்து. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்கு மே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க. நடந்தாய் வாழி காவேரி அந்த எளிய பாடலை ஒழுக்கி விடுங்கள், கேட்டு ரசிப்போம்.
0: ரசிப்போம் ஐயா. நன்றி நன்றி. தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக நடந்தாய் வாழி காவேரி.

நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன்.

0: அருமையான ஒரு பாடல் இன்றைய நன்னாளில். ஆடி 18 ஆடி பெருக்கு இன்றைய நன்னாளில் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கா தையல் கலைஞர் ஐயார் நிருபத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்திருந்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, மாவட்டம் ஆரணியிலிருந்து.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக
0: இருக்கிறோம் ஐயா. நின் நாட்கள் ஆகிவிட்டது. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். சிறப்பான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். நாங்கள் இதுவரை கேட்டிடாத பாடல், கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியில் பிரகாஷ் ஐயா நிருபத்திற்காக இளைஞரணி திரைப்படத்திலிருந்து கன்னிப்பூவே வா.

இளைஞர் அணி திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர்சந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியிலிருந்து பிரகாஷ் ஐயர் நிருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது. அவருக்கு நெஞ்சந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ராமபுரம் அனுஷ்யா அவர்கள் விருப்பத்திற்காக ஆடிப்பெருக்கு வந்ததே என்ற இந்த பாடல் கேட்டுக்கொள்வோம்.

ஒரு பாடல் வந்தது ராமபுரம் அனுஷா அருள் விருப்பத்திற்காக. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நிறைய பாடலாக ஒரு பாடல்

அழகான ஒரு பாடல் கேட்டு பகிர்ந்தோம் நேர் சொந்தங்களே. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நேர் சொந்தங்களுக்கும், குழுவில் பதிவிட்டு உற்சாகப்படுத்திய நேர் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலை இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.